தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிருகிரு தத்தஜ்ஜரி சதல தஜ்ஜனு சதலு தத்தினி தத்தினி தத்தனு தத்த சரித சனத சனுத